பரிமச்சயதி ஸ்மதனு சதகம் தடுநீ சடுதி ஸ்புட கோஷவதி அததிக்ஷு விதிக்ஷு பரிக்ஷுபித பிரமிதோதர வாரி நிநாதபரே.